வருதி வீணாவாதினி வருதி. சூரியகாந்த் நிராலா கி ஆப்னே யே கவிதா சுனி. யே ரச்சனா நிராலா கி ஔர் ஸ்வர் தா பூரன் சுபம் கா. ஆஜ் கே சுகம் சங்கீத் கே காரியக்ரம் மே ஆப்னே சுனா சூர்தாஸ் கி பக்தி ரச்சனா, நிராலா கி பக்தி ரச்சனா ஔர் பாரம்பரிக் பக்தி ரச்சனா. இசி கே சாத் ஆஜ் கா சுகம் சங்கீத் கா யே காரியக்ரம் சம்பன்ன ஹோ.

திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா கதிகனதா திருக்கதா.

தாக்கிடத்துக்கு தாக்கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு நானும் நாக்கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு தக்கடான் தாஜின் நக்க தாதா திருக்கிடத்துக்கு திருக்கிடத்துக்கு தக்கடான் தாஜின் நக்க தாதா.